மகரிந்த நாதிரு திரு தெய்யும் தனனும் தரதரனி நாதிரு திருதும் நாதிரு திருதும் திருதில் இல்ல நத்தரிகிட்டதும் தருகிறதும் தஜனுத தருகிடதும் தருகிறதும் தஜனுத தருகிட்டதும் தருகிறதும் தஜனுத தருகிடதும் தருகிறதும் தஜனுத தத்தருகிட தக தக தித்தலாங்கு தக தருகிட தக தக தித்தலாங்கு திருதும் திருதும் தத்தருகிட தக தக தித்தலாங்கு தக தருகிட தக தக தித்தலாங்கு